0: நபிகில்லா ரப்பி ஷைஆ வஸிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா அஃபலா தத்தக்கரூன் வகைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும் وَلَا تَخَافُونَ أَنَّكُمْ أَشْرَكْتُمْ بِاللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِاللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِهِ عَلَيْكُمْ سُلْطَانًا فَأَيُّ الْفَرِيقَيْنِ أَحَقُّ بِالْأَمْنِ إِن كُنتُمْ تَعْلَمُونَ
1: مَا تَسْبِقُ مِنْ أُمَّةٍ أَجَلَهَا وَمَا يَسْتَأْخِرُونَ
0: مَا تَسْبِقُ مِنْ أُمَّةٍ